கோட்டி பிரகாஷ விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் ஏங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதனியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വണക്കം, വെൽക്കം. ഇത് അഹല്യ എഫ് എം 90.4 ആൻഡ് ദിസ് ഈസ് ആർ ജി ഹീര വിത്ത് യു. நாம இன்னைக்கு நம்ம ஆழ்வார் பேட் சீரீஸ் கண்டினியூ பண்றோம். ஆழ்வார் பேட்னா ஒரு சினிமா லொகேஷன் நினைச்சிருக்கீங்களா? ஆக்சுவலி ஆழ்வார் பேட்டுக்கு சினிமாவோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப பழசு. இன்னைக்கு நம்ம பாக்குற ஆழ்வார் பேட்டு கஃபேஸ், புட்டீக்ஸ், அபார்ட்மெண்ட், டிராபிக். ஆனா ஒரு காலத்துல இந்த ஸ்ட்ரீட்ல ரைட்டர்ஸ் நடந்திருக்காங்க, ஆக்டர்ஸ் லிவ்ட் ஹியர், ஸ்டுடியோஸ் ஃபங்க்ஷன் பண்ணிருக்கு, அண்ட் ஒரு ஹோட்டல் ரூம்ல உட்கார்ந்து ஒரு போய் தமிழ் சினிமாவோட ஹிஸ்டரியே எழுதிட்டு இருந்திருக்காரு. அந்த போயிட் யாரு சொல்றேன், அந்த ஹோட்டல் எது சொல்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஆழ்வார் பேட்டை ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பார்க்க போறோம். கோட்டோட ஆழ்வார் பேட்டு இல்ல, இது சினிமாவோட ஆழ்வார் பேட்டு. இது அஹல்யா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഓക്കെ, ആൽവാർപേട്ട് ഫ്ലൈ ഓവർ പക്കത്തില് ഒരു കാലത്തിലെ ഹോട്ടൽ കവിത ഇരുന്നത് തെരിയുമാ? ആർട്ട് ഡെക്കോർ സ്റ്റൈൽ ഹോട്ടൽ. ഇത് അഹല്യ എഫ് എം 90.4 ആൻഡ് ദിസ് ഇസ് ആർ ജി ഹീര വിത്ത് യു. അതൊക്കെ സുത്തി തിക് ആണ ട്രീസ്, പെരിയ പ്രിമൈസസ്, അന്ത ഹോട്ടലോട് ഒരു റൂം. തമിഴ് ലിറ്ററേച്ചർക്കും സിനിമാവുക്കും ரொம்ப ஸ்பெஷலான இடமாய் மாறிடுச்சு. பிகாஸ் கண்ணதாசன் அவரோட பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் டி நகர்ல இருந்தாலும் அவரோட லைஃபோட ஒரு பெரிய போர்ஷன் ஆழ்வார்பேட்டில் தான் நடந்தது. அந்த ஹோட்டல் கவிதால பல வருஷங்கள் ஸ்டே பண்ணியிருக்காரு. அங்கதான் அவர் பல ஃபேமஸ் ஃபிலிம் சாங்ஸும் புக்கும் ஒர்க் பண்ணாருன்னு ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுது. இமேஜின் பண்ணுங்க, ஒரு ஹோட்டல் ரூம், வெளியில ஆழ்வார்பேட்டோட டிராஃபிக் இல்லாத ஒரு ஓல்டு மெட்ராஸ், உள்ள ஒரு டேபிள், பேப்பர், பென், அந்த பேப்பர் தமிழுக்கு, சினிமாவுக்கு சாங்ஸ், பிலாசபி, போயட்ரி, ஸ்டோரிஸ், அதுவும் அர்த்தமுள்ள இந்த மதம் மாதிரி அவரோட ஃபேமஸ் ஒர்க்கும் இந்த ஆழ்வார்பேட் கனெக்ஷனோட இருக்கு. ஸோ ஹோட்டல் ரூம் ஒரு போய்ட்டோட ஒர்க் ஸ்பேஸா மாறி ஒரு நைபர்ஹுட்டோட கல்ச்சரல் மெமரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆழ்வார்பேட்டை சுத்தி இருக்கு, நாம இன்னும் பேசலாம். ஆனா பாட்டுக்கு அப்புறம் இது அஹல்யா எஃப்எம் 90.4 and this is RJ Hira with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. கண்ணதாசனை பத்தி பேசும்போது நாம யூஷுவலி சாங்ஸ் தான் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுவோம். ஆனா அவர் ஒரு லிரிசிஸ்ட் மட்டும் இல்ல. இது அகலி எஃப் எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. போயட், ரைட்டர், நாவலிஸ்ட், பிலாசபிக்கல் ரைட்டர் அண்ட் அவரோட லேட்டர் கரியர்ல ஆழ்வார் பேட் இம்பார்ட்டன்ட் பேக்ட்ராப்பா இருந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னு தெரியுமா? அவர் தமிழ்நாடோட போயட் லோரியேட்டா நாமினேட் ஆன பீரியட்லயும் அவர் ஆழ்வார் பேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னு அக்கவுண்ட்ஸ் மென்ஷன் பண்ணது. அவருக்கு சாகித்ய அகாதமி அவார்ட் கிடைச்ச சேர்மன் காதல் தமிழ் சினிமாவுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் கொடுக்குது. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், எம்ஜிஆரோட முதல் படத்தை பத்தி நான் பேசணும், ஆனா பாட்டுக்கு அப்புறம். திஸ் இஸ் அஹலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. ഇപ്പൊ இந்த ஹோல் ஸ்டோரிய கனெக்ட் பண்ணுங்க. ஒரு சைடுல ஹோட்டல் கவிதா, இன்னொரு சைடுல கண்ணதாசன் ரைட்டிங் போயட்ரி சினிமா சாங்ஸ், அனதர் சைடுல வேல் பிக்சர் ஸ்டுடியோ, யங் எம்ஜிஆர் சதி லீலாவதி, எலிஸ் டங்கன் ஏர்லி தமிழ் டாக்கீஸ், அனதர் ரோட்ல மொரேஸ் கேட் ரோட், கே பி சுந்தராம்பாள் அண்ட் அரவுண்ட் திஸ் ஹோல் நைபர்ஹுட் ஆக்டர்ஸ் ரைட்டர்ஸ் மியூசிஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் ஜேர்னலிஸ்ட் ஆல்வர் பிச் ஸ்லோலி பிகேம் பார்ட் ஆஃப் த சென்னைஸ் கிரியேட்டிவ் எக்கோ சிஸ்டம்னு சொல்லலாம். அண்ட் தட் இஸ் அ பியூட்டிஃபுல் திங் அபவுட் ஓல்ட் நைபர்ஹுட்ஸ்ல. ஹிஸ்டரி டசன்ட் ஆல்வேஸ் லிவ் இன்சைட் மியூசியம்ஸ். சம்டைம்ஸ் அது வந்து ஒரு ஹோட்டல் ரூம்ல இருக்கலாம், பங்களோல இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்டுடியோல இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்ட்ரீட்ல கூட இருந்திருக்கலாம்ல. அண்ட் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆரோட ஃபர்ஸ்ட் கேமரா அப்பியரன்ஸ் ஹேப்பன் தர். So next time ஆழ்வார்பேட்டில் ட்ராவல் பண்ணும்போது TTK ரோட் க்ராஸ் பண்ணுங்க, மொரேஸ் கேட் ரோட்ல போகும்போது, ஆழ்வார்பேட் ஃப்ளைஓவர் பக்கம் பார்க்கும்போது, ஜஸ்ட் இமேஜின் இங்கே ஒரு காலத்தில் கண்ணதாசன் எழுதிருக்கலாம், இங்கே ஒரு ஸ்டுடியோவில் யங் எம்ஜிஆர் கேமரா முன்னாடி நின்றுருக்கலாம், இந்த ஸ்ட்ரீட்ல கேபி சுந்தராம்பாள் நடந்திருக்கலாம். இன்னைக்கு பில்டிங்ஸ் மாறிடுச்சு, ரோட்ஸ் மாறிடுச்சு, சிட்டி ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு நெய்பர்ஹுடோட மெமரி அவ்வளோ ஈஸியாக டிசப்பியர் ஆகுது. ஆழ்வார்பேட்டு நம்மளுக்கு ஒரு லொக்காலிட்டி, ஆனால் சினிமா ஹிஸ்ட்ரிக்கு ஒரு சாப்டர். ஸோ இந்த தெரு என்ன பார்த்துருக்கு, என்னெல்லாம் பார்க்கல அப்படி கேட்கறது தான் சரின்னு தோணுது. இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம் இது அகலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களோட ஸ்டோரிஸோட உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். அன்டில் தென் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா சைனிங் ஆஃப் ஃப்ரம் அகலி எஃப்எம் 90.4. இது நம்ம நேரம். பபாய், டேக் கேர் அண்ட் லவ் யூ.